ஓகே கொலைய சிறாத்து நமக்கு மூசிக்க இத்தரோனா மூசிக்க பித்துக்காம நினியங் இது போசிரமாக ரிக்வெஸ்ட் சொன்னியா தீர்லு சவுடாடிஸ் மூசிக்க சவுடாடிஸ் லோரித்த பானத்துக்கு சனோரசி நீடல் இம்னுத்து சனோரசி நுவாலு நிம்பே பசிர நிபேமாக ஓரடடாவும் கும்பானி ஹலாம் நான் பார்த்தீங்கன்னா டியாக் டேட் பார்த்த போத் சிராஹோத்து சிந்துனேஜ டியாக் இஹா டேரக் மானிக்கிடனே இது பரோனால இன்ஃபர்மேஷன் இஹனே இஹா கம்பானியா லித்துர இஹத்தினங் ரிஹுன் ரோ ரோனோரேசனிங் இஹா பி ஓகே இது சவுண்ட் எபிசோடே த்ரீண்ட்டி சிங்கு தோசியான் பே அக்கொண்டேசே இஹா லோரன் தொலு நொலு ஃபுலன் மாயு ஃபத்தின் ஜர்டின் ஃபரோல் இப்போ கொலைகள் ஹிராக் நபே மக்கா காரக் பா பெலு பா என் பா இஹா ஒரஸ்துக்கு ya tukuru atau tukuning loro krai ya yan ba se kuliah kona ba fornese libro libro serna be maka ia makane sam filosofia religião literatura ciências sociais arte historia literatura bala la barik no arte bala barik e ba kolega serna be maka kare kakara kale ka ya libro serne ketahalu ya loron tolu nolu fatin jardin farol Nebe kolega sira ter fila fala mai tabarona lai musika ihne musika honia titlu monok nebe makanani us hananu sikal bari